திருமால் பக்தர்களே, ஒரிசி சிவானுடைய அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம். இன்று நாங்கள் வழங்கப் போகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் திருமாலை போற்றும் சிறப்பு பாடலும் ஊரையும் தொகுத்து வழங்கப்படும். முதல் முதலாக ஏழு மலையாண்டவனின் பாடலை உன்னிமேனன் குரலில் கேட்கலாம்.

0: திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலை பற்றிய செய்திகளும் அருமை பெருமைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதோ சுவாமி நித்யானந்தன் அவர்கள் உங்களுக்கு சிறப்புரையை ஆற்றப் போகின்றார்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. விண்கடந்த சோதியாய், விலங்கு ஞானமூர்த்தியாய், பண்கடந்த தேசமேவு பாவநாசநாதனே, என்கடந்த யோகினோடு இறந்து சென்று மானியாய், மண்கடந்த வண்ண நின்னை யார் மதிக்க வல்லரோ. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய் வரம்பரை மெய்கண்டார் வழிவழி தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் தவத்திரு திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசர் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி, மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரீசியஸ் திருநாட்டிலே தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிகச் சிறப்பானதொரு விழாவாக இருக்கக்கூடிய, வழிபாடாக இருக்கக்கூடிய புரட்டாசி கோவிந்தன் திருவிழா வழிபாடு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய சமய சிந்தனைகளை நம்முள்ளே வாங்கி கொண்டு நம்முடைய அறிவையும் இறைவனுடைய திருவருளையும் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இங்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நாம் நம்முடைய வழிபாட்டிலே பயன்படுத்தக்கூடிய திருவிளக்கு குறித்து, குத்து விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கும் கம்ப சேவை குறித்தும் ஒரு சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து இந்த மொரீசியஸ் தீவிற்கு பல்வேறு சூழ்நிலைகளே புலம்பெயர்ந்து வந்த தமிழர் பெருமக்கள் இன்று வரை நம்முடைய பண்பாட்டையும் வழிபாட்டையும் கடைபிடித்து கொண்டு வருவது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே சமயத்திலே இது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது. வைணவ நெறியை போற்றுகின்ற வகையிலே நாம் திருமாலினுடைய வழிபாட்டை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய தீவிலே இருக்கக்கூடிய

0: பல்வேறு இடங்களிலே இந்த கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிந்தன் வழிபாட்டிலே நாம் முக்கியமாக ஒரு பெரிய திருவிளக்கினை குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து அதை வழிபாடு செய்கின்றோம். அது கம்ப சேவை வழிபாடு என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்து அது இன்றும் நம்மிடையே இருந்து வருகின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த நூலிலே விளக்கு என்பது வெறும் ஒளியை தரும் கருவி மட்டுமல்ல, அது ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் பக்தி நெறியின் குறியீடாகும். நம்முடைய முதல் ஆழ்வார்கள் ஞானத்தையும் பக்தியையும் விளக்காக ஏற்றியே இறைவனை கண்டார்கள். பொய்கையாழ்வார் உலகையே விளக்காக கொள்கின்றார். வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்றும், பூதத்தாழ்வாரோ நம் அக உலகையே விளக்காக ஏற்றுகின்றான். அது அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு என்பது இந்த பூதத்தாழ்வாரனுடைய வாக்கு. இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்த பாடல்களிலே நாம் கோவிந்தன் திருவிழாவிலே ஏற்றுகின்ற அந்த விளக்கு குத்துவிளக்கு மூன்று முக்கிய கூறுகளை நம் ஆச்சாரியார்களுடைய பார்வையிலிருந்து நாம் காண முடிகின்றது. அந்த விளக்கிலே நெய் அல்லது எண்ணெய் ஊற்றப்படுகின்றது. நெய் என்பது நம் மனத்திற்குள் உறைந்து கிடக்க வேண்டிய அன்பு மற்றும் ஆரவம். ஆரவம் என்று சொன்னால் பக்தியாகும். இறைவன்பால் நமக்கு இருக்கும் அளவற்ற காதலே நெய்யாக மாற வேண்டும். அடுத்ததாக அந்த விளக்கிலே பயன்படுத்தக்கூடிய திரி, அது வந்து உருகமுடைய சிந்தை. விளக்கின் திரி என்பது இன்புருகு சிந்தை, அதாவது இறைவனுக்கு உருகும் நம்முடைய ஆன்மா உயிர் திரி தன்னைத்தானே அர்ப்பணித்து நெய்யை உறிஞ்சி அல்லது எண்ணெயை உறிஞ்சி ஒளிர்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய அகந்தை அந்த ஆணவம் அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அதை ஒழித்து நம்மை இறைவனிடம் சரணடையனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது இருக்கின்றது. அந்த திரியிலே இருந்து சுடர் நமக்கு வெளிவருகிறது. அந்த சுடர் என்பது ஞானத்தை குறிக்கின்றது. அந்த ஏற்றப்பட்ட சுடர் என்பது ஞான சுடர், அதாவது அறியாமை என்ற இருளை நீக்கி எங்கு நிறைந்திருக்கும் அந்த நாராயணனுடைய வடிவத்தை காட்டும் ஒரு பேரொலியாக அமைந்திருக்கின்றது. மணவாள மாமுனிகள் போன்ற ஆச்சாரியார்கள் தங்கள் உரைகளிலே குத்துவிளக்கின் ஐந்து முகங்களை ஐந்து வைணவ தத்துவங்களோடு ஒப்பிடுகிறார்கள். நாம் கோவிந்தன் வழிபாட்டு கூடங்களிலே விளக்கை ஏற்றி வந்து கைதட்டி கோலாட்டம் ஆடி கோவிந்தா கோவிந்தா என்று நாம சங்கீர்த்தனம் செய்யுகின்ற பொழுது விளக்கின் ஒளி நம் புற இருள் மட்டுமல்லாமல் நம் அகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளையும் நம்முடைய கர்ம வினைகளையும் சாம்பலாக்கி விடுகிறது. எனவே அன்பர்களே, இனிவரும் நம்முடைய இந்த கோவிந்தன் திருவிழாவிலே நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அது ஒரு தீக்குச்சியை உரைத்து நெருப்பை மூட்டுவதாக மட்டும் நினைக்காமல் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை அகலாக வைத்து பக்தி நெய்யாக ஊற்றி ஞான சுடரை ஏற்றுவோம். இந்த கோவிந்தன் திருவிழாவிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் திருமாலினுடைய திருவருளால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெஞ்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேன்மேலும் மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள திருமால் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த
1: திருமால் பக்தர்களை நாம் வழங்கி வந்த இந்த அதிகாலை நிகழ்ச்சி என்ற பாடலுடன் முடிவடையப் போகின்றது. அடுத்து வரும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த்.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தலைகளில் நாட்டுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவாறு தற்பொழுது நாம் புரட்டாசி மாத கோவிந்தன் வருதமாக இருக்கின்றோம். எனவே இன்று நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமாலை போற்றும் பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அன்புடன் நாம் வணங்குகின்றோம்.

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்தோல் மனிதன் செவ்வதி செவ்வத்திற்காப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோடி வளத்தோடையும் சுதராழியும் பல்லாண்டு படிப்போர் பூக்கும் முடங்கும் அப்பாண்டிய சௌந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே பச்சிமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கம் அச்சுடா அமாரரே அயுர்த்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருனும் வேந்தேன் அரங்கமா நகருளாலே.

எவ்வாறு சொல்லி அழைத்தாலும் எங்கிருந்து நினைத்தாலும் பக்தி ஒன்றே போடும் என்று பதிவுடனே வந்திடுவான். பக்தரெல்லாம் பரவசமாய் பாடுகின்ற நாமம் உடல் முழுதும் இம்பரசம் ஊட்டுகின்ற நாமமாகும். கண்ணா, உன் நீலமேக வடிவடகை நித்தியமும் காண்போம். நேரமெல்லாம் பாடியாடி பயமின்றி வாழ்வோம். உலகெல்லாம் முடங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா.

குளிர்ந்து அடங்கிய திரு துளசி தளிர்களால் தொடுக்கப்பட்ட மணவிக்க மாலையே அடிந்துள்ள திருமால் கடவுள் பக்தர்களை தன் நிழலை போல அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். நாங்கள் இறைவனிடம் பக்தி கொள்வது எப்படி? ஒருவத்தொருவர் ஒவ்வொரு விதமாய் பக்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னிடம் எப்படி பக்தி பண்ணினாலும் அது எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்கிறான் கண்ணன் பரமாத்மா கீதையிலே.

கண்ணனின் ராச லீலை காளிங்க நர்த்தனம் அசுரர்களை அடித்தது. கோவர்தன மலையே கோவர்தன மலையே குழையெனப் படுத்தது என அவரது லீலைகளை கணக்கிடவே முடியாது. நாம் என்று நினைக்காமல் நாம் என்று நினைத்தால் அது ஆணவம். எல்லாம் உடதை என நினைத்தால் அது சரணாகதி. ஆணவம் சரணாகதி எப்படி உருவாகிறது? ஆணவம் என்பது எல்லாமே என்னிடம் உண்டு என்று நினைப்பே ஆணவம் ஆகிறது. ஒன்றுமே என்னிடம் இல்லை, எல்லாமே உன்னிடம் உண்டு என்று சரணாகதி ஆகும். ஆணவம் அடைந்து திருமாலிடம் சரணடைந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும். முயற்சி நம்முடையதாக இருந்தால் வெற்றி அவன் நமக்கு தரும் பரிசாகும். ஆகவே ஆணவம் இல்லா வாழ்க்கையை வாழ திருமாலிடம் சரண் போவோம்.

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் காக்க கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு புனிதன் ஆக்குகிறான். அவனை மன்னித்து அருளுகின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு பரிணாமமே குற்றம் பராமல் மிகுந்த அன்பு காட்டுவதாகும்.

பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ முடியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றலாம், இறைவனை பெறலாம்.

அகிலம் அருள் பெறுவதற்காக கிருத்தி திரியேத்த துவாபர கலி என நான்கு யுகங்களிலும் திருமால் அவதரித்தருள்கின்றான். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி ஆகிய இறைந்து அவதாரங்களிலே திருமால் அவாபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தருள்கின்றான்.

அமரலி புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 219 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, இந்த சிறப்பான புரட்டாசி மாதத்தில் நாங்கள் வெங்கடாச்சலபதியின் அருளை நாடுகின்றோம் அல்லவா? இதோ மலை செல்லும் பாதையெல்லாம் நாங்கள் திருமாலை காணலாம்.

திருமால் பக்தர்களே, உங்களுக்கு பிடித்த இந்த பக்தி பாடல் சுவாகத்தம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா கேட்போம்.

திருமால் பக்தர்களே, 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் அரிய நூலில் திருமாலை பற்றிய செய்திகளும் மந்திர சொற்களும் நிறைந்த ஒரு திவ்ய நூலாகும். அதில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் என அந்நூலில் காணலாம். அதை இங்கு உன்னிகிருஷ்ணனின் குரலில்

திருமால் பக்தர்களே, திருமால் கோகுலத்தில் இருந்தார் அல்லவா? அதன் காரணமாகத்தான் கோகுல பாலா என பெயர் பெற்றார். இதோ கோகுல பாலனை தொழுவோமாக.

வருடைய அன்பர்களை நாம் வழங்கி வந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி கிருஷ்ணா கிருஷ்ணா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் அதிகாலையில் நாம் வழங்கும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.